சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமசிவாய்.
1: ஓம் நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், பிரசன்டட் பை ஸ்ரீ காயத்ரி வெங்கட்ராகவன். தேங்க்யூ. ஓம் நமசிவாய்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக யஜுர்வேத சம பாட்டாக
2: ஓம் ஷேத்வாத்வோர்ஜே ஊர்ஜேத்வாத்வா வாயவஹ வாயவஸ்தா ஸ்தோபாயவஹ உபாயவஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்ததேவஹ தேவோவஹ வஸ்ஸவிதா ஸவிதா ப்ரா ப்ரார்ப்பயது அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மணா ஆப்யாயத்வம் யாயத்வமக்னியாஹ அக்னியா தேவ பாகம் தேவ பாகம் ஊர்ஜஸ்வதீ தேவ பாகமிதி தேவ பாகம் ஊர்ஜஸ்வதே பயஸ்வதீ பயஸ்வ

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

பிஷங்கிலா காயி மரே பிஷங்கிலா காயி குரு பிஷங்கிலா கை மாஸ்கந்தாமர்ஷதி கயீம் பந்தாம் விசற்பதி அஜாரே பிஷங்கிலாஷ்வாவித்கூரு பிஷங்கிலா சஷ ஆஸ்கந்தாமர்ஷத்யஹி பந்தாம் விசற்பதி கத்யஸ்ய விஷ்டாஹ் கத்யக்ஷராணி கதி ஹோமாஸஹ் கதிதா சமித்தஹ யஜ்ஞஸ்ய த்வா விததா வ்ருச்சமத்ர கதி ஹோதார ருதுஷோ யாஜந்தி ஷலஸ்ய விஷ்டாஹ் சதமக்ஷராண்ய ஷீதிர் ஹோமாஸ் சமிதோ ஹதிஸ்ரஹ யஜ்ஞஸ்யாதே விததா ப்ரப்ராவீமி சப்தஹோதார ருதுஷோ யாஜந்தி கோ அஸ்ய வேத புவானஸ்ய நாபிங்கோத்யாவா பிருத்திவீ அந்தரிக்ஷம்.

ேவைன பிரியமுகமேனியோத்தியன்சாமிசூத்தமபியேனாதிவாதபதயத்தேனாபிமத்தமேவிந்த ஷமேவிரிஷ்டேவாதமாசாத்தம்பரமேவாருந்தேஷ்ணுவந்தீந்திரியவரத்தியேத்தியமயத்தியோபதிஷ்டோகேமம் வாத்த அஜானாந்தாதாரதஸ்மாத்யாயாவரஅன்யாஸ்தஜாக்ஷேம்யாஅன்யாஅதைதத்தக்த்ராம்யோபதிஷ்டதேதஸ்மாத்யாயாவரஅக்ஷேம்யமமெத்ரயாதி யோகக்ஷேமம் வாஏதத்யஜமானோ ப்ராத்ருவ்யஸ்ய த்ருங்கா உத்பாதிஷ்டே தேவா இதி விஸ்வேஹீ ஈதம்.

ஜோனிவேஷனோவசோனாந்திரியாத்தியமுபதிஷ்ட இந்திரியேனைவாத்மானமுன்சவர்த்தயதி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்தவாவத்தாவேன நாவிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யே ஏனைவ

சத்தமோன்னம் வை பலவந்தமர்போர்க்கே நபா ஏதந்தமஸ்திம்பமீதே சப்த புனர்ப

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Janma Adi.
3: Janma Adi.
2: Adi.
3: Yasya, Samudayasya. Samudayasya. அது என்ன பகுரீஹி? அது தத்குண சம்விஜ்ஞானோ பகுரீஹி. அதுதான் வாக்கியார்த்தம் என்ன? தத்குண சம்விஜ்ஞானோ பகுரீஹி. சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்கு தானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பகுரீஹி சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அன்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே பட்டிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹ சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்ய இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷாதாகதா. கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்த சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதராட்டியாதி சப்தானாம் ஜன் சர்வசப்தஹ ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்க வந்து ஜன்மாதி பஞ்சக கிரகிதம் வருது. ஒரு பஞ்ச சமுதா பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வருது? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ? ஜென்ம. ஜென்மனாபி கிரகணம் அத்த லக்ஷண கடகதையா கிரகணம் வர்த்ததே இது அஸ்தி ததுக்தம். அதம் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வாசம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இதி அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ. தர்மதர்மி பாவோ ந பவதி
2: தர்மத்வேன ஜன்மத்வம் இத்யாதிகம் ஸ்வீக்ரியதே தத்வம் து தர்மன் தர்மினி ஜகதியே சம்பவம்.

0: ನದು ಬ್ರಹ್ಮಣಿ ತಸ್ಮಾತ್ ಕಥಂ ಇದಂ ಬ್ರಹ್ಮಣೋ ಲಕ್ಷಣಂ ಭವತಿ ಇತಿ ಪ್ರಷ್ಟುರಾಶಯಃ ಇತಿ ಸಮಾಧಾನಸ್ಯ ಆಶಯಃ ಇತಿ ಪಶ್ಚಾತ್ ಪಶ್ಯಾಮಿ.
1: ನ ಸಮುದ್ರ ಜಗತಃ ಜನ್ಮಾದಿಕಂ ಬ್ರಹ್ಮಣಿ ಲಕ್ಷಣತಯ ಸಂಭವತಿ ನ ವಾ ಇತಿ ಸಂದೇಹಃ. ನ ಸಂಭವತಿ ಸಂಬಂಧಾಭಾವ
0: ಕಿಂಚ ಇತಿ ಯುಕ್ತ್ಯಂತರಂ. ಪೂರ್ವಪಕ್ಷಿಣಃ ಮನಸಿ ವಿದ್ಯಮಾನಂ ಯುಕ್ತ್ಯಂತರಂ.
1: ಕಿಂಚ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇ ದಿವ್ಯಜಾನಾದಿತ್ಯತ್ರ ಆನಂದಸ್ಯ ಜಗಜ್ಜನ್ಮಾದಿ ಲಕ್ಷಣಂ ಪರ್ಯವಸಿಸತಿ.
0: ಜಗಜ್ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವಂ ಯತೋ ವಾ ಇಮಾನಿ ಭೂತಾನಿ ಜಾಯಂತೆ ಇತ್ಯತ್ರ ಶ್ರುತ್ಯಾ ಉಕ್ತಂ ಇತಿ ಭವತಾ ಉಕ್ತಂ. ಇದಂ ವಾಕ್ಯಂ ಕುತ್ರ ಅಸ್ತಿ? ತೈತ್ರಿಯೋಪನಿಷತ್ತು ಭೃಗುವಲ್ಯಾಂ ವರ್ತತೆ. ಭೃಗುವಲ್ಯಲಿ ಇರ್ಕ ಸಹ ಪಿತಾ ಪುತ್ರಂ ಉಪದಿಶತಿ. ತಪಃ ಕುರು ಇತಿ ಲಕ್ಷಣ ಉಪದಿಶತಿ. ಇದಂ ತಪ ಆಲೋಚನೆ ಇತಿ ಧಾತು. ತಪಃ ಕುರು ಇತ್ಯುಕ್ತ ಆಲೋಚನೆ ಕುರು ಇತ್ಯರ್ಥ. ಅದು ಆಲೋಚನೆ ಪಂಡ್ರದಿಗೆ ಲಕ್ಷಣ ಕೊಡ್ಕೊಳ್ಳ ಇಲ್ಲ, ಲಕ್ಷಣ ಕೊಡ್ತಿರ್ಕಾರ. ಯಥೋ ವಾಯುಮಾನಿ ಭೂತಾನಿ ಜಾಯಂತರಿ ಜಗತಃ ಜನ್ಮಾದಿಕಂ ಯಸ್ಮಾತ್ ಭವತಿ ತದೇವ ಬ್ರಹ್ಮ ಇತಿ. ಇತಃಪರಂ ತ್ವಯಾ ಇವ ಆಲೋಚನೀಯಂ ಇತಿ ಆಲೋಚನಾರ್ಥಂ ಸಹ ಪ್ರೇಷಿತ. ಆಲೋಚನೆ ಕೃತ್ವಾ ಪುನಃ ಆಗತ. ಅನ್ನಂ ಬ್ರಹ್ಮೇತಿ ವ್ಯಜಾನ ಪುನಃ ಆಲೋಚನೆ ಕುರು ಪ್ರೇಷಿತ. ಪುನಃ ಆಗತ ಪ್ರಾಣೋ ಬ್ರಹ್ಮೇತಿ ವ್ಯಜಾನ. ತಿರುಪಿ ತಿರುಪಿ ಪೋಯಿ ಕೆಡಸಿಲ್ ವರ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇತಿ ವ್ಯಜ ಕೆಡಸಿಲ್ ವರವೇ ಇಲ್ಲ. ಅವಗತವಾನ್ ಸಹ ತತ್ಪರಂ ಮಯ ಅವಗತಂ ಸಮ್ಯಗವಾನವಾಯಿತಿ ಅನುವಾದಂ ಕರ್ತು ಆಗತ. ತೆರಿಜಿದ್ರಮ ವರಮಾಟಾ ಕೆರಿಯರ್ ವರೆಯಿಂದ ವರುವ ತರಿ ಕೆಡಸಿಲ ಕಡಸಿದ ಇದಿರ್ಕ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇ ದಿವ್ಯಜಾನ ಅಂದ್ರಕ ಆನಂದ ದೇವಕಲ್ಲಿ ಮಾನಿ ಭೂತಾನಿ ಜಾಯಂತೆ. ಇದು ಒಂದು ಆನಂದ ಇದೊಂದು ಸೊಲ್ರ ಇಲ್ಲಯಾ. ತತ್ ಯದಾ ಜ್ಞಾತಂ ತತ್ಪರಂ ತಸ್ಯ ಆನಂದೋ ಆನಂದ ಏವ. ಕಿಂಚ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇ ದಿವ್ಯಜಾನಾದಿತ್ಯತ್ರ ಆನಂದಸ್ಯ ಜಗಜ್ಜನ್ಮಾದಿ ಲಕ್ಷಣಂ ಪರ್ಯವಸಿತಿ. ಸಹ ಯತ್ ಜ್ಞಾತ್ವಾ ತತ್ಪರಂ ನ ಪ್ರತ್ಯಾಗತ ಇತ್ಯುಕ್ತೆ ತಸ್ಯ ಜ್ಞಾನಂ ಪರಿಪೂರ್ಣಂ ಜಾತಂ ಇತ್ಯೋಗಲಾರ್ಥ. ಇತಃಪರಂ ನ ಪ್ರತ್ಯಾಗತ ಪಿತರಂ ಪ್ರಷ್ಟು ತಾವತ್ಪರ್ಯಂತಂ ಪಿತರಂ ವರುಣಂ ಪಿತರಂ ಉಪಸಸಾರ. ತತಃಪರಂ ಪ್ರಶ್ನೇವ ನಾಸ್ತಿ ತರ್ಹಿ ಯತಃಪರಂ ಪ್ರಶ್ನೋ ನಾಸ್ತಿ ತತ್ರ ಪರಿಸಮಾಪ್ತಿ ಇತಿ ಜ್ಞಾತವ್ಯಂ. ತೇನ ಅವಗತಂ ಇತ್ಯರ್ಥ. ಕಿಂ ಅವಗತಮಂತೆ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇತಿ ವ್ಯಜಾನ. ತರ್ಹಿ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮ ಇತಿ ಅವಗತಂ ಇತ್ಯರ್ಥ. ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇತಿ ವ್ಯಜಾನಾದಿತ್ಯತ್ರ ಆನಂದಸ್ಯ ಜಗಜ್ಜನ್ಮಾದಿ ಲಕ್ಷಣಂ ಪರ್ಯವಸಿ ಲಕ್ಷಣಂ ಪರ್ಯವಸಿತಿ. ತರ್ಹಿ ಆನಂದಂ ಮರು ಪದಾರ್ಥಂ ಅದಾಂ ಬ್ರಹ್ಮಂ ತಿರ್ಯದು ಇಲ್ಲಯಾ. ಕಸ್ಯ ಇದಂ ಲಕ್ಷಣಂ ಆನಂದಸ್ಯ ಇದಂ ಲಕ್ಷಣಂ ಇತಿ ಇದಾನಿಂ ಅಸ್ಮಾಭಿರ್ ಅವಗಂತವ್ಯಂ. ತೈತ್ರಿಯಂ ಪಠಿತ್ವಾ ಆನಂದಸ್ಯ ಇವ ಇದಂ ಲಕ್ಷಣಂ. ಆನಂದೇ ಲಕ್ಷಣ ಸಮನ್ವಯ ಕರ್ತವ್ಯ ಅಂತ ಅಪ್ಪಿಟ್ಟಾನೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳೋ. ಆನಂದಸ್ಯ ಜಗಜ್ಜನ್ಮಾದಿ ಲಕ್ಷಣಂ ಪರ್ಯವಸ್ಯತಿ. ಶರಿ ಅಪ್ಪ ಅಪಡಿಯೇ ತಥೈ ನಿರ್ಣಯ ಜಾತ. ಇದಾನಿ ನಿರ್ಣಯ ಜಾತ ಖಲು. ಇತಃಪರಂ ಕಿಮರ್ಥಂ ಜಿಜ್ಞಾಸಾ ಇತ್ಯುಕ್ತೆ ಇನ್ನೂರು ಉಪನಿಷತ್ರ ಪಾತ್ರ ವೇರ ವಿಧ ಮಾರ್ಗ ಸದೇವ ಸೌಮ್ಯೇದಂ ಅಗ್ರ ಆಸೀತ್ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ತತಃ ಜಗತಃ ಉತ್ಪತ್ತಿಯಾದಿಕಂ ಶ್ರಾವಯತಿ. ಛಾಂದೋಗ್ಯೋಪನಿಷತ್ ಸದೇವ ಸೌಮ್ಯೇದಂ ಅಗ್ರ ಆಸೀತ್ ಇದಂ ಸರ್ವಂ ಜಗತ್ ಉತ್ಪತ್ತೇ ಪೂರ್ವಂ ಸದ್ರೂಪೇಣ ಸ್ಥಿತಂ ಸತ್ತು ನೆರೋನ್ನು ಸೊಲ್ರ. ತತಃ ಇದಂ ಸರ್ವಂ ಸತ್ಪದಾರ್ಥಾತ್ ತಸ್ಮಾತ್ ಸತ್ಪದಾರ್ಥಾತ್ ಇದಂ ಸರ್ವಂ ಅಜಾಯತ ಇತಿ ಶ್ರಾವಯತಿ. ತತ್ ತೇಜೋ ಸೃಜತ ತದ ಅನ್ನಮ ಸೃಜತ ಆಪಃ ಸರ್ವಂ ಅಗ್ರೇ ಅಗ್ರೇ ಸೃಷ್ಟಿ ಶ್ರಾವಯತಿ. ಸತ್ಕಾರ್ಯವಾದಮಿಲ್ಲ ಅದು ಸತ್ತನ್ನು ಬ್ರಹ್ಮತೆ ಸೊಲ್ರದ ಬ್ರಹ್ಮತೆ ಸೊಲ್ಲಕೂಡಿಯ ಒಂದು ವಾರ್ತೆ ಅದು ಸತ್ತು. ಇಂದ ಆನಂದವೂ ಅಪ್ಪಿಡಿದಾನ ಸಚ್ಚಿದಾನಂದಂ ಬ್ರಹ್ಮ ತಿಳಿಸಿಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ತಾನ. ಆನಾ ಕೇಳಿ ಬರ್ಬೋದು ಇಪ್ಪಿದಾನೆ ಕೇಳಿ ವರ್ಣ ನಮಗೆ ಸಿದ್ಧಾಂತಂ ಇಪ್ಪ ಎಡ್ಕ ವೇಂಡ. ಪೂರ್ವಪಕ್ಷಿ ಪ್ರಚದಿ ಉಪನಿಷತ್ತುಲ ಪಲ ವಾರ್ತೆಗಳು ಇರ್ಕ. ಒಂದು ಇಡತ್ತಲ ಆನಂದೋ ಬ್ರಹ್ಮೇತಿ ಗಜಾನನ್ ಇರ್ಕ. ಸರಿ ಆನಂದೇ ಜಗಜ್ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ರೂಪ ಲಕ್ಷಣ ಸಮನ್ವಯ ಕರ್ತವ್ಯ ಅಂತ ತಿಳಿಯರ್ದು. ಇನ್ನೊಂದು ಇಡತ್ತಲ ಸತ್ತು ಅನ್ನೋ ವಾರ್ತೆ ಇರ್ಕ. ಸದ್ ಏವ ಸೌಮ್ಯ ಇದಂ ಅಗ್ರ ಆಸೀತ್ ಇತ್ಯುಕ್ತ ಸತಃ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ತತಃ ಛಾಂದೋಗ್ಯ ಉಪನಿಷದಿ ಅವಗಮ್ಯತೆ.
1: ಸತ್ಯಂ ಜ್ಞಾನಂ ಅನಂತಂ ಬ್ರಹ್ಮ ಇತಿ ಜ್ಞಾನಮೇವ ಅಪರಿಚ್ಛಿನ್ನಂ ಜಗತ್ಕಾರಣಂ ಬ್ರಹ್ಮೇತಿ ಏಕತ್ರ ವಿಜ್ಞಾಯತೆ.
0: ಅತ್ರಾಪಿ ಏಕತ್ರ ಅತ್ರೈವ ತೈತ್ರಿಯ ಏವ ಉಪಕ್ರಮಂ ಪಶ್ಯಾಮಶ್ಚೇ ಜ್ಞಾನಂ ಬ್ರಹ್ಮ ಅಂದ್ರೆ ಇಪ್ಪ ಅದು ಸತ್ಯರೂಪಮಾ ಜ್ಞಾನರೂಪಮಾ. ಸತ್ಯರೂಪೇ ಬ್ರಹ್ಮಣಿ ಲಕ್ಷಣ ಸಮನ್ವಯ ಕರ್ತವ್ಯವ ಜ್ಞಾನರೂಪೇ ಬ್ರಹ್ಮಣಿ ಕರ್ತವ್ಯವ ಸದ್ರೂಪೇ ಕರ್ತವ್ಯವ. ಇದು ಲಕ್ಷ್ಯಂ ಎನ್ನ ಲಕ್ಷ್ಯತಾವಚ್ಛೇದಕಮೇ ತಿಳಿಸ ಮುಡಿಲ. ಜ್ಞಾನರೂಪೇ ಬ್ರಹ್ಮಣಿ ಇತ್ಯೋಗಲು ಆಯಾತಂ. ತರ್ಹಿ ಲಕ್ಷಣಂ ಇದಾನೀ ಕುತ್ರ ಯೋಜನೀಯಮಿತಿ ವಯಂ ನ ಅವಗಚ್ಛಾಮ. ತಸ್ಮಾತ್ ಲಕ್ಷಣೋಕ್ತಿ ವ್ಯರ್ಥ ಲಕ್ಷಣಂ ನ ಸಂಭವತಿ ಇತ್ಯೇವ. ಅದೊಣ್ಣ ಅದೊಣ್ಣ ತತ್ ಏತೇ ಧರ್ಮಃ ಸೂತ್ರಕಾರೈಃ ಉಕ್ತಃ ಧರ್ಮಃ ಪ್ರಪಂಚಸ್ಯ ಧರ್ಮಃ ತತ್ ಕಥಂ ಬ್ರಹ್ಮಣೋ ಲಕ್ಷಣಂ ಸಂಭವತಿ ಇತ್ಯೇಕ ಆಶಂಕ.
1: ತತ್ರಾಪಿ ಲಕ್ಷ್ಯೇಪಿ ಲಕ್ಷ್ಯದಾವತ್ತಿ ಕಿಂ ಇತಿ ಜ್ಞಾತುಂ ನ ಶಕ್ಯತೆ.
0: ನ ತದಮಿ ನ ಶಕ್ಯತೆ ಇತಿ ಇದಾನಿ ಜ್ಞಾನಂ ஞானவிசிஷ்டே பிரம்மணி, ஞானஸ்வரூப ஞானத்துவவிசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா, ஆனந்தத்துவவிசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா, சத்துவவிசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா, அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா, இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு. அபரத்ர இன்னொரு இடத்துல சிவபிரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே. இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன, ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு, ஆனந்த ஆத்மகம்னு இருக்கு, ஞானாத்மகம்னு உபக்கிரமத்துல இருக்கு, சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு. இப்படி பலவிதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா, எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்துவ ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிதும் சக்கியதே. ஆனந்த சப்தசிய அர்த்தாலோகே பிரசித்தா, அதுதான் பிரபஞ்சசிய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சே கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிமபி ந அன்வேஷ்டவ்யம் ஆனந்த ஆனந்தயோ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு, இது ஆனந்தம் நமக்கு பழக்கமா இருக்கு. ஆனந்தயோ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா ஞானம் பிரம்மா சத் பிரம்மா ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா விகல்பம் என்ன எப்படி விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஜானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இதுவா சாத் அன்னிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஜானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஜானம், அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி ஞானம் சொன்னா என்ன, லோகத்துல ஞானம் ஞானம்னா என்ன அறிவுன்னு அர்த்தம், அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா தெரியும், அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம் தரிஹி ஜெகத்காரணத்துவே விகல்பா இதோ இது இதம் வா ஜெகத்காரணம் தத்வா ஜெகத்காரணம் ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா, ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி, கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்துனி விகல்பா யோகா சுத்தே விகல்பா வக்தும் நசக்கியது கர்த்தும் நசக்கியது. இப்போ இது புரதக புஸ்தகம் அஸ்தி இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடக இது சம்பவதி வா, கடக இது பிரம இது சாத் புஸ்தகம் இத்தியபி நிச்சய கடக இத்தியபி நிச்சய நிச்சய பிரமாத்மக சாத் பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா, புதா வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி கடத்துவாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே வா புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி, தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம், இப்படி அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமா சில விகல்பங்கள் இருக்கும். முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமா இருக்கும்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தா அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்னு சமவிகல்பம். சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா எவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதான். நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம். இதம் பிராமாணிக்கம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதஹ சம்யக இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய. கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாகரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி சுத்ருத்ய உபாஸ்யஹ இதிபி சம்யக் சுத்ருய உபாஸ்யஹ இதிபி சம்யக். இது கதம் விகல்பஹ பவதி இத்யுக்தே சப்த பிரயோகத்வாரா பிரயோகஹ இதி க்ரியா கலு சுத்ருத்ய உபாஸ்யஹ இதிபி த்வயா வக்தும் சக்யதே சுத்ருபாஸ்யஹ இதிபி வக்தும் சக்யதே த்விதம் ரூபம் த்வயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பஹ. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம்னு சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம் கடகா இத்தி சத்தியம் இது பவதி வா ந சக்கியது தது இதம் ஜாதம். இதானியம் ஆனந்தா ஜெகத் காரணம் ஆ ததபி சம்யக் ஞானம் ஜெகத் காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி ந சம்பவதி எத்தி உச்சதே தரி த்வயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜெகத் காரணம் இத்தியவ சம்யக் ஞானம் ஜெகத் காரணம் இது வதுதி வாக்கியம் தது அப்ரமாணம் தது கிமம் ஸ்துத்யர்த்தம் உக்தம் இது வக்தவ்யம். அப்பிரமாணம் இத்தியுக்தே வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்துவா அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க அவ்வளோதான், அது தாத்பரியம் கிடையாது. இதமே உக்தம் அப்பிராமணிக ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிங் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா. அவ்யவஸ்தா இத்யுக்தே வேதா வக்தும் சக்யதே ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ ப்ரஹ்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய ப்ராமாண்யம் ஸ்வீகிருத்ய ஆனந்தஸ்ய ஜகத் காரணத்வம் வக்தவ்யம் வா அதவா இது வாக்கியஸ்ய ப்ராமாண்யம் ஸ்வீகிருத்ய ஜ்ஞானஸ்ய ஜகத் காரணத்வம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா ஏதத் பரிஹாராய கிங் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
1: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா
0: ததர்த்தம் பூர்வபக்ஷீ வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ. பூர்வபக்ஷி மத்தியே சங்கா மத்தியே சிந்தா கிரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது. அது என்ன தெரியுமா? வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலே இருக்கு. இதானியம் இதம் இதம் வர்த்தது கலு அஸ்மாக்கம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்ராநுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி. ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி சம்பிராமணிக இதமபி பிராமணிக தானே சொல்றது. தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்தியுக்தே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்தியுக்தே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி த்வேதா பிரயோக சம்பவதி த்வயமபி பிராமாணிகம் தத் உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்ய வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் எத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா எத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா எதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ இது வ்யவஹாரஹ அஸ்ய. எத சர்வம் அவகந்தவ்யம் கேவலம் வேதாந்த பாடஹ இத்யேவ ந அநேகே சாஸ்திர விஷயஹ அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணே வ்யாகரணேபி ஆகச்சதி வ்யாகரணேபி கதாசித் புத்ர வ்யவஸ்தித விகல்பஹ அஸ்தி பஹு வர்த்ததே. இதானிம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ பவந்தி. தரி வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்பிரமாணியம் நாஸ்தி இல்ல துவயமபி பிராமாணிகம் துவயமபி பிராமாணிகம் இது प्रकृते कथं व्यवस्थितविकल्पः आश्रयणीयः? व्यवस्थितविकल्पेऽपि ब्रह्मानेकत्वप्रसङ्गः दोषं वन्तु मुदीयते. व्यवस्थितविकल्पं न एकेना सृष्टयः प्रतिकल्पं भिद्यन्ते किल, तर्हि अस्मिन् कल्पे आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणम्, अन्यस्मिन् कल्पे ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम्, एवं रीत्या व्यवस्थितविकल्पः. तर्हि ज्ञानं ब्रह्म ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम् इति प्रतिपादकं यद्वाक्यं तस्य प्रामाण्यम् अस्ति. कदाचित् ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणं भवत्येव खलु. कः दोषः उच्यतम्? अस्तु, जगतः कारणम् इत्येव खलु श्रुत्या उक्तं. कल्पान्तरत्र जगत् वरदल्या अन्त जगत् अन्त ब्रह्मं कारणं तन श्रियपच तदेव. आनन्दादीनां ब्रह्मत्वे विकल्पो वा समुच्चयो वा अनुरु समुच्चयपक्षं केटिर्गा समुच्चयपक्षम् अपरं वरु विकल्पपक्षं विचारचण्डः. इदानीं कथञ्चित् योजयितुं शक्यते खलु, रीतिः अवगता. तर्हि भिन्नभिन्नकल्पभेदेन व्यवस्था अयं व्यवस्थितविकल्पः. अस्मिन् कल्पे इदमेव ब्रह्मजगत्कारणं, तस्मिन् कल्पे तदेव ब्रह्मजगत्कारणम्, इपि ओरु व्यवस्थैर्ग. आना इदुल ओरु ओरु इन्नोरु विषयं श्रवणम्. अत्रापि कश्चित् विनिगमनाविरहस्तु अस्ति, किं ब्रह्म कस्मिन् कल्पे जगत्कारणम् इति श्रुतिः वदति इति तु निर्णायकं नास्ति. तदस्माकं विचारविषयं मा भूत् इति तदेव समाधानं वक्तुं शक्यते. न ज्ञायते वयं न जानीमः अस्मिन् कल्पे आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणं वा कस्मिन् कल्पे कीदृशं ब्रह्मजगत्कारणम् इति यद्यपि निर्णेतुं न शक्यते. अन्त ओरु विनिगमनाविरहः इरुक्काङ्ग इरुक्कट्टुम् अद नमक्क नम्मळुडैय विषयम् इल्ल. एतो ओरु ब्रह्म इरुक्कट्टुम् आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणम् इति यत् कथितं तत् सम्यक् खलु, तत्र विरोधो नास्ति. तर्हि श्रुतेः प्रामाण्यं रक्षितम्, एवं क्रियताम् इति. तर्हि किं कृतम् इदानीं? कर्मणि यथा अस्माभिः आनीयते तद्वदेव आनीतम्. जगत्सर्जनरूपव्यापारम् आदाय विकल्पकृतः. जगत्सर्जनरूपो यो व्यापारः ते व्यापारः भिद्यन्ते. यथा नगरान्तरगमनम् इति गमनक्रिया भिद्यते, युगपत् न शक्यते. नगरान्तरं प्रति युगपत् तेनापि मार्गेण अनेनापि मार्गेण गन्तुं शक्यते वा? परन्तु भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति. एक एव पुरुषः भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति. तर्हि क्रिययोः भिन्न क्रियायाः आवृत्तिः सम्भवति, क्रियायाः आवर्त्यमानत्वमादाय अत एव वस्तुनि विकल्पः. तादृशक्रिया आविष्टतया वस्तुनि विकल्पः सम्पादयितुं शक्यते. इदमेव वस्तुनि स्वरूपेण विकल्पायोगेऽपि किञ्चित् क्रियाविष्टतया विकल्पः सम्पादयितुं शक्यते. शास्त्रद्वयस्य प्रामाण्यं सम्पादयितुं शक्यते. शुद्धिभाष्य इति तत्रापि तथैव एकवारम् एकरीत्या एव उच्चारणं कर्तुं शक्यते, परन्तु उच्चारणं पुनः पुनः आवर्त्यते खलु. तया अद्य एवम् उच्यतां, श्वः अन्यथा उच्यताम्, तदपि प्रामाणिकम्, इदमपि प्रामाणिकम् इति कर्तुं शक्यते. तर्हि उच्चारणरूप उच्चारणं वा यत्किमपि यत्किञ्चित् क्रियाविष्टवेषेण क्रियाविष्टतया वस्तुनि विकल्पः सम्पादयितुं शक्यते. कुतः? क्रियायाः आवर्त्यमानत्वात्. तदादाय तदुभयप्रतिपादकवाक्यस्यापि प्रामाण्यं सम्पादयितुं शक्यते इति यथा दृष्टम् अन्धवळील इदु कोण्डुवरद. तर्हि किं भवति? कस्मिंश्चित् कल्पे जगत्सर्जनरूपक्रिया आनन्दरूपब्रह्मणः कार्यं, अन्यस्मिन् कल्पे जगत्सर्जनरूपक्रिया सा क्रिया भिद्यते, तत् ज्ञानात्मकब्रह्मणः कार्यम् इत्येवं तत् सर्वप्रतिपादकवाक्यानां प्रामाण्यं समर्थयितुं शक्यते. परन्तु इदानीम् अन्यः कश्चित् दोषः आगतः. कः? ब्रह्मानेकत्वप्रसङ्गः. अनेकं ब्रह्म एकं सोल्लमुडियादि. ज्ञानात्मकं ब्रह्म वेरे, आनन्दात्मकं ब्रह्म वेरे. तदस्तु अस्तु, अनेकं ब्रह्म भवतु, तेन किम् इष्टापत्तिः इति वक्तुं शक्यते वा? न. एकमेव अद्वितीयम् इत्यादि श्रुतिकोपः. श्रुतिकोपः श्रुतकारप्रयोगमेव. श्रुतिकोपः, श्रुतिः कुप्यति, ते अप्रामाण्यं भवति इत्यर्थः. समुच्चयपक्षे तेषां समुच्चयः केषां? ब्रह्मणां समुच्चयो न. ब्रह्मणः अनेकत्वं स्वीकृत्य समुच्चयं कुर्मः इति पक्षे एव न सम्भवति. अन्धपक्षं विचारिकवे इल्ल. बहूनि ब्रह्माणि भवन्तु, अन्धौरपक्षं कूड वर्ला इल्लया, मिलित्वा जगत्कारणं भवतु. मिलित्वा जगत्कारणं भवतु आनन्दात्मकम्. अन्यथा अन्यथा अन्यः अन्याधीनः भवेत्, अन्यथा नैव शक्यते. अन्यथा सर्वशक्तित्वं भज्येत. ಏಕ ಏವ ಬ್ರಹ್ಮ ಸರ್ವಶಕ್ತಿ ಚೇ ಕಿಮರ್ಥಂ ಅನ್ಯೇನ ಬ್ರಹ್ಮಣ ಅನ್ಯೋಪಿ ಬ್ರಹ್ಮ ಯದ್ಯ ಅಪೇಕ್ಷತೆ ತರ್ಹಿ ಅಯಂ ಸರ್ವಶಕ್ತಿ ನಾಸ್ತಿ ತಂಸಾ. இவ்வளவுதான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுல பல வேலைகள் பண்ற வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம ஷாலா அஸ்தி, ஷாலாயாம் பகுவிதானி காரியாணி கர்த்தவியானி, பகவ விஷய பாடனையா, ஏகைக்கம் விஷயம் பாடையதும் ஏகைக்க நியுக்தா. கிமர்த்தம் தேன அந்நந்த பாடையும் சக்கியதே, தேன இதமே பாடையும் சக்கியதே, தேன விஷய ஜாயதே சதவி யுகபத் யுகம் சர்வம் பாடையும் சக்கியதே குழு. தரி அந்நியத் பாடையும் அந்நே அந்நே அபேட்சந்தே, யுகபத் சர்வம் கர்த்தும் ஏக அசமர்த்தா, தரி சர்வசக்தி நாஸ்தி இத்தர்த்தா. ಸರ್ವಜ್ಞತ್ವಂ ನಾಸ್ತಿ ಸರ್ವಶಕ್ತಿ ನಾಸ್ತಿ. ತದಾನಿಂ ಕ್ರಿಯಾಯಾಃ ವಿಭಾಗ ಕ್ರಿಯತೆ ಅಸ್ಮಾಭಿಃ, ಲೋಕವ್ಯವಹಾರಃ ಏವಮೇವ ಪ್ರವರ್ತತೆ. ತದ್ವದೇವ ಬ್ರಹ್ಮಣೋಪಿ ಇತ್ಯುಕ್ತೆ ನ ಏಕಸ್ಯಾಪಿ ಬ್ರಹ್ಮಣಃ ಸರ್ವಶಕ್ತಿತ್ವಂ, ನ ಏಕಸ್ಯಾಪಿ ಬ್ರಹ್ಮಣಃ ಸರ್ವಜ್ಞತ್ವಂ ಇತಿ ಭವಿಷ್ಯತಿ. ತಸ್ಮಾತ್ ಶ್ರುತೌ ಯಾದೃಶಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ಉಚ್ಯತೆ ತದ್ ನ ತ್ವಯಾ ನಿರೂಪಿತಂ ನ ನೈವ ನಿರೂಪಿತಂ ಸ್ಯಾತ್. ಅಪಿ ಚ ಅನೇಕತ್ವಾಪತ್ತಿ ಸಾತು ಇದಾನಿಂಪಿ ತಿಷ್ಠತಿ, ಅನೇಕತ್ವಂ. ತರ್ಹಿ ಬ್ರಹ್ಮಣ ಏಕತ್ವ ಪ್ರತಿಪಾದಕ ಶ್ರುತಿ ವಿರೋಧ ಸ್ಯಾತ್, ಏತೇ ದೋಷಾಃ ತತ್ರ ಸಂಭವಂತಿ. ಸಮಾಪ್ಯತೆ. ಸಮುಚ್ಚಯ ಪಕ್ಷೇ, ಸಮುಚ್ಚಯ ಪಕ್ಷೇ ಇತಿ ಅಗ್ರೆ ಆರಭ್ಯತೆ ಶ್ವಃ ವಿಷಯ.
2: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಯು ಆರ್ ಲಿಸ್ನಿಂಗ್ ಟು shaivam.org ರೇಡಿಯೋಸ್, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சப் எக் சாத் உச்சாரன் கரேங்கே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமசிவாயா. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om. ஸ்ரீ சிவமகாபுராணத்துடைய தொடர்ச்சி வித்யேஸ்வர சம்ஹிதா 18வது அத்தியாயம் இப்போ ஆரம்பம். ஓம் அத அஷ்டாதசோத்யாய பந்தமோக்ஷஸ்வரூபம் சிவலிங்க மாஹாத்மியம் ச ரிஷய ஊசுஹு பந்தமோக்ஷஸ்வரூபம் ஹி ப்ரூஹி சர்வார்த்த விட்டம சூத உவாச பந்தம் மோக்ஷம் ததோபாயம் வக்ஷ்யேஹம் சுணுதாதராத் பிரகிருத்யாத்யஷ்டபந்தேன பத்தோ ஜீவஸ்ஸ உச்யதே பிரகிருத்யாத்யஷ்டபந்தேன நிர்முக்தோ முக்த உச்யதே பிரகிருத்யாதிவசீகாரோ மோக்ஷ இத்யுச்யதே ஸ்வதஹ பத்த ஜீவஸ்ஸ நிர்முக்தோ முக்த ஜீவஸ்ஸ கத்யதே பிரகிருத்யக்ரே ததோ புத்திரஹங்காரோ குணாத்மகஹ பஞ்சதன்மாத்ரமித்யேத பிரகிருத்யாத்யஷ்டகம் விதுஹு பிரகிருத்யாத்யஷ்டஜோ தேஹோ தேஹஜம் கர்ம உச்யதே புனச்ச கர்மஜோ தேஹோ ஜன்ம கர்ம புனஃ புனஃ சரீரம் த்ரிவிதம் ஞேயம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் ச காரணம் ஸ்தூலம் வியாபாரதம் ப்ரோக்தம் சூக்ஷ்மம் இந்திரிய போகதம் காரணம் த்வாத்ம போகார்த்தம் ஜீவ கர்மானுரூபதஹ சுகம் துக்கம் புண்ய பாபை கர்மபிஹி ஃபலமஷ்ணுதே தஸ்மாபி கர்மரஜ்வாஹி பத்தோ ஜீவஃ புனஃ புனஃ சரீரத்ரய கர்மபியாம் சக்ரவத் பிராம்யதே சதா சக்கிரபிரமண நிவத்தியர்த்தம் சக்கரகர்த்தாரமீடயேத் பிரகிருத்யாதிமஹாசக்ரம் பிரகிருதேஃ பரதஃ சிவஃ சக்கரகர்த்தா மஹேஷோ ஹி பிரகிருதேஃ பரதோ யதஃ பிபதி வாதவதமதி ஜீவன் பாலோ ஜலம் யதா சிவஸ்ததா பிரகிருத்யாதி வசீகிருத்யாதிதிஷ்டதி சர்வம் வசீகிருதம் யஸ்மாத் தஸ்மாத் சிவ இதி ஸ்மிருதஃ சிவ ஏவ ஹி சர்வஜ்ஞஃ பரிபூர்ணஶ்ச நிஸ்பிருஹஃ சர்வஜ்ஞதா திருப்திரநாதிபோதஃ ஸ்வதந்திரதா நித்யமலுப்தசக்திஹி அனந்தசக்திஷ்ச மகேஸ்வரஸ்ய யன்மானசைஸ்வர்யமவைதி வேதஃ அத சிவப்ரஸாதேன ப்ரகிருத்யாதிவசம் பவேத் சிவப்ரஸாத லாபார்த்தம் சிவமேவ ப்ரபூஜயேத் நிஸ்ப்ருஹஸ்ய ச பூர்ணஸ்ய தஸ்ய பூஜா கதம் பவேத் சிவோத்தேசகிருதம் கர்ம ப்ரஸாத ஜனகம் பவேத் லிங்கே தேரே பக்த ஜனே சிவமுத்திஷ்ய பூஜயேத் காயேன மனசா வாசா தனேனாபி ப்ரபூஜயேத் புஜயாது மகேஷோ ஹி ப்ரகிருதஃ பரம சிவஃ பிரசாதம் குருதே சத்யம் பூஜகஸ்ய விசேஷதஃ சிவப்ரசாதாத் கர்மாத்யம் க்ரமேண சுவசம் பவேத் கர்மாரப்ய ப்ரகிருத்யந்தம் யதா சர்வம் வசம் பவேத் ததா முக்த இதி ப்ரோக்த ஸ்வாத்மா ராமோ விராஜதே பிரசாதாத் பரமேஷஸ்ய கர்ம தேஹோ யதா வசஹ ததா வை சிவலோகே து வாஸ சாலோக்யமுச்யதே சாமீபியம் யாந்தி சாம்பஸ்ய தன்மாத்ரே ச வசம் கதே ததாது சிவசாயுஜ்யம் ஆயுதாத்யை க்ரயாதிபிஹி மஹாப்ரசாத லாபே ச புத்திஷ்சாபி வசா பவேத் புத்திஸ்து காரியம் ப்ரகிருதே தத் சார்ஷ்டிர் இதி கத்யதே புனர் மஹாப்ரசாதேன ப்ரகிருதிர் வசமேஷ்யதி சிவஸ்ய மானசைஸ்வர்யம் ததா யத்னம் பவிஷ்யதி சார்வஜ்ஞாத்யம் சிவைஸ்வர்யம் லப்த்வா ஸ்வாத்மனி ராஜதே தத் சாயுஜ்யம் இதி ப்ராஹுர் வேதாகம பராயணாஹ ஏவம் க்ரமேண முக்தி ஸ்யாத் லிங்காதௌ பூஜயா ஸ்வதஹ அத சிவ ப்ரஸாதார்த்தம் க்ரியாதி பூஜயே சிவம் சிவ க்ரியா சிவ தபஹ சிவ மந்திர ஜப ஸதா சிவ ஜ்ஞானம் சிவ தியானம் உத்தரோத்தரம் அப்யசேத் ஆசுதே ராம்ருதே காலம் நயேத் வை சிவ சிந்தயா சத்யாதிபிச்ச குசுமைர் அர்ச்சயேத் சிவமேஷ்யதி ரிஷய ஊசுஹு லிங்காதௌ சிவ பூஜாயா விதானம் ப்ரூஹி சுவ்ரத சூத உவாச லிங்கானாம் ச க்ரமம் வக்ஷே யதாவத் சுணுத த்விஜாஹ ததேவ லிங்கம் பிரதமம் பிரணவம் சார்வகாமிகம் சூக்ஷ்ம பிரணவ ரூபம் ஹி சூக்ஷ்ம ரூபம் து நிஷ்கலம் ஸ்தூல லிங்கம் ஹி சகலம் தத் பஞ்சாட்சரமுச்யதே தயோ பூஜா தபஃ ப்ரோக்தம் சாக்ஷாத் மோக்ஷப்ரதே உபே பௌருஷ பிரகிருதி பூதானி லிங்கானி சுபூனி ச தானி விஸ்தரதோ வக்தும் சிவோ வேத்தி நாபர பூவிகாராணி லிங்கானி ஜ்ஞாதானி பிரப்ரவீமிவ ஸ்வயம்புலிங்கம் பிரதமம் பிந்துலிங்கம் த்விதீயகம் பிரதிஷ்டிதம் சரம் சைவ குருலிங்கம் து பஞ்சமம் தேவர்ஷி தபசா துஷ்ட சாநித்யார்த்தம் து தத்ர வை பிருத்திவ்யந்தர்கத சர்வோ பீஜம் வை நாதரூபத ஸ்தாவராம் குரவத் பூமிம் உத்பித்ய வ்யக்தயேவத ஸ்வயம்பூதம் ஜாதமிதி ஸ்வயம்பூர் இதிதம் விதுஹு தல்லிங்க பூஜையா ஜானம் ஸ்வயமேவ பிரவர்தே சுவர்ண ரஜதாதௌ வா பிருத்திவ்யாம் ஸ்தண்டிரேபி வா ஸ்வஹஸ்தால் லிகிதம் லிங்கம் சுத்த பிரணவ மந்திரகம் யந்திரலிங்கம் சமாலிக்ய பிரதிஷ்டா வாஹனம் சரேத் பிந்துநாதமயம் லிங்கம் ஸ்தாவரம் ஜங்கமம் ஜயத் பாவனாமயமேதத்பி சிவ திருஷ்டம் ந சம்சய யத்ர விஸ்வஸ்ய தேசம் ஹுஸ்தத்ர தஸ்மை ஃபலப்ரத ஸ்வஹஸ்தால் லிகிதே யந்திரே ஸ்தாவராத் ஆவகிருத்ரிமே ஆவாஹ்ய பூஜையே சம்பம் ஷோடசைர் உபசாரகைஹி ஸ்வமைஸ்வர்யமாப்னோதி ஜ்ஞானமப்யாசதோ பவேத் தேவைஜர்ஜிபிஶ்சாபி ஸ்வாத்ம சித்யர்த்தமேவஹி சமந்த்ரேனாத்மஹஸ்தேன க்ருதம் யச்சுத்த மண்டலே சுத்த பாவனயா சைவ ஸ்தாபிதம் லிங்கமுத்தமம் தல்லிங்கம் பௌருஷம் ப்ராஹுஸ்தத் பிரதிஷ்டிதமுச்யதே தல்லிங்கம் பூஜையா நித்யம் பௌருஷைஸ்வர்யமாப்னுயாத் மஹத்பிர் ப்ராஹ்மணைஶ்சாபி ராஜபிஶ்ச மஹாதனைஹி சில்பினா கல்பிதம் லிங்கம் மந்திரேன ஸ்தாபிதம் ஜயத் பிரதிஷ்டிதம் ப்ராக்ருதம் ஹி ப்ராக்ருதைஸ்வர்ய போகதம் யதூர்ஜிதம் ச நித்யம் ச தத்தி பௌருஷமுச்யதே யத்துர்பலமனித்யம் ச தத்தி ப்ராக்ருதமுச்யதே லிங்கம் நாபிஸ்ததா ஜிஹ்வா நாசாக்ரம் ச சிகாக்ரமாத் கட்யாதிஷு த்ரிலோகேஷு லிங்கமாத்யாத்மிகம் சரம் பர்வதம் பௌருஷம் ப்ரோக்தம் பூதலம் ப்ராக்ருதம் விதுஹு விருக்ஷாதி பௌருஷம் ஞேயம் குல்மாதி ப்ராக்ருதம் விதுஹு பாஷ்டிகம் ப்ராக்ருதம் ஞேயம் சாலி கோதூம பௌருஷம் ஐஸ்வர்யம் பௌருஷம் வித்யாத் அனிமாத்யஷ்ட சித்திதம் சுஸ்திரீதனாதி விஷயம் ப்ராக்ருதம் ப்ராஹுராஸ்திகாஹ பிரதமம் சரலிங்கேஷு ரசலிங்கம் பிரகத்யதே ரசலிங்கம் பிராமணானாம் சர்வாபீஷ்டப்ரதம் பவேத் பானலிங்கம் க்ஷத்ரியானாம் மகாராஜ்யப்ரதம் சுபம் ஸ்வர்ணலிங்கம் து வைஷ்யானாம் மகாதனபதிஸ்த்வதம் ஷிலாலிங்கம் து சூத்ரானாம் மகாசுத்திகரம் சுபம் ஸ்ஃபாடிகம் பானலிங்கம் ச சர்வேஷாம் சர்வகாமதம் ஸ்வீயாபாவேன்யதீயம் து பூஜாயாம் ந நிஷித்யதே ஸ்ரீநாம் து பார்த்திவம் லிங்கம் ச பர்த்ருநாம் விசேஷதஃ விதவானாம் பிரவர்த்தானாம் ஸ்ஃபாடிகம் பரிகீர்த்திதம் விதவானாம் பிரவர்த்தானாம் ரதலிங்கம் விதிஷ்யதே பால்யே வா யௌவனே வாபி வார்த்தகே வாபி சுவ்ரதாஹ சுத்த ஸ்ஃபடிகலிங்கம் து ஸ்திரீநாம் சத் சர்வபோகதம் பிரவர்த்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்டப்ரதா புவி பாத்ரேனைவ பிரவர்த்தஸ்து சர்வபூஜா சமாசரேத் அபிஷேகாந்தே ச நைவேத்யம் ஷால்யண்ணேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் சம்புடேஷு பிருதக் கிருஹே கரபூஜா நிவத்தானாம் சுபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கம் மேவ விதிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யா விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததல்லிங்கம் சிரசா தாரயேத் சதா விபூதி த்ரிவிதா ப்ரோக்தா லோக வேத சிவாக்னிபிஹி லோகாக்னிஜம் அதோ பஸ்ம த்ரவ்ய சுத்தியர்த்தம் ஆவஹேத் மிருத்தாருலோகரூபானாம் தான்யானாம் ச ததைவ ச திலாதீனாம் ச த்ரவ்யானாம் வஸ்த்ராதீனாம் ததைவ ச ததா பர்யுஷிதானாம் ச பஸ்மனா சுத்திரிஷ்யதே ஸ்வாதிபிர் தூஷிதானாம் ச பஸ்மனா சுத்திரிஷ்யதே சஜலம் நிர்ஜலம் பஸ்ம யதா யோக்யம் து யோஜயேத் வேதாக்னிஜம் ததா பஸ்ம தத் கர்மாந்தேஷு தாரயேத் மந்த்ரேன க்ரியயா ஜன்யம் கர்மாக்னோ பஸ்ம ரூபத்ருக் தத் பஸ்ம தாரணாத் கர்ம ஸ்வாத்மன்யாரோபிதம் பவேத் அகோரேனாத்ம மந்த்ரேன பில்வ காஷ்டம் பிரதாஹயேத் சிவாக்னிர் இதி சம்ப்ரோக்தஸ்தேன தக்தம் சிவாக்னிஜம் கபிலா கோமயம் பூர்வம் கேவலம் கவ்யமேவ வா சம்யஸ்வத்தபலாசான்வா வதாரக்வத பில்வகான் சிவாக்னினா தஹேச்சுத்தம் தத்வை பஸ்ம சிவாக்னிஜம் தர்பாக்னௌ வா தஹேத் காஷ்டம் சிவமந்திரம் சமுச்சரன் சம்யக் சம்சோத்ய வஸ்திரேன நவகும்பே நிதாபயேத் தீப்த்யர்த்தம் தத்து சங்கிராஹ்யம் மான்யதே பூஜ்யதே பிஜ பஸ்ம சப்தார்த்த ஏவம் ஹி சிவஃ பூர்வம் ததா கரோத் யதா ஸ்வவிஷயே ராஜா சாரம் கிருண்ணாதி யத்கரம் யதா மனுஷ்யா சத்யாதீன் தக்த்வா சாரம் பஜந்தி வை யதா ஹி ஜாடராக்னிஶ்ச பக்ஷ்யாதீன் விவிதான் பஹூன் தக்த்வா சாரதரம் சாரா ஸ்வதேஹம் பரிபுஷ்யதி ததா பிரபஞ்ச கர்த்தாபி சசிவ பரமேஸ்வர ஸ்வாதிஷ்டேய பிரபஞ்சஸ்ய தக்த்வா சாரம் கிரஹீதவான் दग्ध्वा प्रपञ्चं दद्भस्म स्वात्मन्यारोपय चिवः उद्धूलनस्य व्याजेन जगत्सारं गृहीतवान् स्वरत्नं स्थापयामास स्वकीये हि शरीरके केशमाकाशसारेण वायुसारेण वै मुखम् हृदयं चाग्निसारेण त्वपां सारेण वै कटिं जानू चावनिसारेण तद्वत् सर्वं तदङ्गकं ब्रह्मविष्णोश्च रुद्राणां सार चैव त्रिपुण्ड्रकं तथा तिलकरूपेण ललाटान्ते महेश्वरः भवृद्ध्या सर्वमेतद्धि मन्यते स्वयमित्यसौ प्रपञ्चसार सर्वस्वम् अनेनैव वशीकृतं तस्मादस्य वशीकर्ता नास्तीति स शिवस्मृतः यथा सर्वमृगाणां च हिंसको मृगसिंसहिंसकः अस्य हिंसामृगो नादि तस्मा सिंह इतीरितः शं नित्यं सुखमानन्दम् इकारः पुरुषस्मृतः वकारः शक्तिरमृतं मेलनं शिव उच्यते तस्मादेवं स्वमात्मानं शिवं कृत्वार्चयेत् शिवं तस्मादुद्धूलनं पूर्वं त्रिपुण्ड्रं धारयेत् परं पूजाकाले हि सजलं शुद्ध्यर्थं निर्जलं भवेत् दिवा वा यदि वा रात्रौ नारी वा धनरोऽपि वा पूजा तं सजलं भस्म त्रिपुण्ड्रेणैव धारयेत् त्रिपुण्ड्रं सजलं भस्म धृत्वा पूजां करोति यः शिवपूजाफलं साङ्गं तस्यैः सुनिश्चितं भस्म वै शिवमन्त्रेण धृत्वा यत्याश्रमी भवेत् शिवाश्रमीति सम्प्रोक्तः शिवैक परमो यदः शिवव्रतैकनिष्ठस्य नाशौचं न च सूतकं ललाटेऽग्नेसितं भस्म तिलकं धारयेन्मृदा स्वहस्तात् गुरुहस्ताद्वा शिवभक्तस्य लक्षणं गुणान् रुन्ध इति प्रोक्तो गुरुशब्दस्य विग्रहं सविकारान् राजसादीन् गुणान् रुन्धेर्यपोहदीं गुणातीतः परशिवो गुरुरूपं समाश्रितः गुणत्रयं व्यपोहाग्रे शिवं बोधयतीरितः विश्वस्तानां तु शिष्यानां गुरुरित्यभिधीयते तस्माद् गुरुशरीरं तु गुरुलिङ्गं भवेद्बुधः गुरुलिङ्गस्य पूजा तु गुरुशुश्रूषणं भवेत् हृदं करोति शुश्रूषा कायेन मनसा गिरा उक्तं यद्गुरुणा पूर्वं शक्यं वा शक्यमेव वा करोत्येव हि पूतात्मा प्राणैरपि धनैरपि तस्माद्वै शासने योग्यशिष्य इत्यभिधीयते शरीराद्यर्थकं सर्वं गुरोर्गत्वा सुशिष्यकः अग्रपाकं निवेद्याग्रे भुञ्जीयाद्गुर्वनुज्ञया शिष्यः पुत्र इति प्रोक्तः सदा शिष्यत्वयोगदः जिह्वालिङ्गान् मन्त्रशुक्रं कर्णयोनो निशिच्य वै जातः पुत्रो मन्त्रपुत्रः पितरं पूजयेद्गुरुं निमज्जयति पुत्रं वै संसारे जनकः पिता सन्तारैति संसारात् गुरुर्वै बोधकः पिता उभयोरन्तरं ज्ञात्वा पितरं गुरुमर्चयेत् शृङ्गशुश्रूषया चापि धनादि स्वाजितैर्गुरुं पादादिकेशपर्यन्तं लिङ्गान्यङ्गानि यद्गुरोः

அக்னிர்ஹிமஸ்யாபேஷஜம் பூமீரவபானம் மஹத் காஸ்வீதாசீத் பூர்வசித்திஹ் கிக்ஸ்வீதாசீத் ப்ருஹத்வயாஹ காஸ்வீதாசீத் பிலிப்பிலா காஸ்வீதாசீத் பிஷங்கிலா த்யௌராஹாசீத் பூர்வசித்திரஷ்வா ஆசீத் ப்ருஹத்வயாஹ அவீராசீத் பிலிப்பிலா ராத்ரீராசீத் பிஷங்கிலா வாயுஷ்ட்வா ஆபசதைராவத்வசீத் அக்ரீவஷ்சாகைஹி ந்யக்ரோதஶ்ச மஸைஷல்மலிர்வ்ருத்யா ஈஷஸ்ய ராத்யோ வ்ருஷா ஆபத்பிஷ்சதுர்பிரேதாகன் ப்ரஹ்மா க்ருஷ்ணஶ்ச நோவது நமோக்னயே சீதோரீனீதோரீனீதோ அப்ஸ்வப்ஸுஜா ப்ரஹ்மா சோமா புரோகவஹ ஸ்வயம் வாஜிஸ்தன்வம் கல்பயஸ்வஸ்வயஞ்யாஜஸ்வஸ்வயஞ்ஜூஷஸ்வ மஹிமாதேன்யேனநசன்னஷே நவாஊதன்மியசீனரிஷ்யசி தேவாஇதேஷி பதிபிஸ் சுகேபிஹி யத்ராசாதே சுக்ருதோ யத்ரதே யயுஸ்தத்ரத்வா தேவஸ்ஸாவிதாதாது அக்னிஃ பசுராஸீத் தேனாயஜந்த ச ஏதல்லோகமாஜயத்யஸ்மின் அக்னிஹி சதே லோகோ பாவிஷ்யதி தஞ்சேஷ்யசி பிவைதா அபஹ வாயுஃ பசுராஸீத் தேனாயஜந்த ச ஏதல்லோகமாஜயத்யஸ்மின் வாயுஃ சதே லோகோ பாவிஷ்யதி தஞ்சேஷ்யசி பிவைதா அபஹ சூர்யஃ பசுராஸீத் தேனாயஜந்த ச ஏதல்லோகமாஜயத்யஸ்மின் சூர்யாஃ சதே லோகோ பாவிஷ்யதி தஞ்சேஷ்யசி பிவைதா அபஹ

0: ஹத்யர்ணவே ததேஹ கர்ப்பா மிருத்வியை யதோ ஜாதஃ ப்ரஜாபாதிஹி ஹோதா யக்ஷத் ப்ரஜாபாதிக்ஞே சோமஸ்ய மஹிம்னஹ ஜுஷதாம் பிபாது சோமக்ஞே ஹோதர்யஜா பிரஜாபதேனத்வதேதான்யன்யோ விஷ்வா ரூபாணி பரிதாபா பூவ யத்காமாஸ்தே ஜுஹுமஸ்தன்னோ அஸ்து வயக்ஸ்யாமபதாயோ ரயீணாம் இதி பஞ்சவிம்ஷோத்யாயஹ. ஓம்.
1: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you're about to listen is Spiritual Discourse. Title is அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க் யூ. ஓம் நம சிவாய்.
3: ஒன் சாங், தட் இஸ் வை இட் இஸ் தேர் இன் எவ்ரிவேர் இன் ரமணாசிரம். இன் ஈவன் ஆசிரம் ஹேண்ட்பேக், யூ சி அருணாச்சலா, இஃப் யூ மெடிடேட் ஆன் யூ, தோஸ் ஹூ மெடிடேட் ஆன் யூ, யூ ரூட் அவுட் தேர் ஈகோ. இட் லுக்ஸ் வெரி ஸ்வீட், but the only property that we have is our ego. If it is removed, we do, it is very difficult. Then along with that, everything that you hold on will go.

ஸ்ருதாரத்தேனிவேசனஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானமுஞ்சவர்த்தயதிஷ்டவோபரிஷ்டாத் ஓதோ வை வீரியம் திருஷ்டுபோதஸ்யேவ வீரியே பிரதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யக்ராந்த சர்க்கஸ்ய லோக விஜத்யந்தி.

ஜேவேனம் பிரதிஷ்டாபயத்யதேனந்நிர நாமாம் மிருத்யதவை சநாமிருத்யதுபாத்யாத் சமாயுகஸ்யாத் தஸ்மாத்யனோ திசதி சோமோ வை ஏகா

ீவாதேவாஸ்வசிதாயிராதிபயத்ருக்ஷசாமபாத்யே யோயாவாஸ்தமாலோயாவாஸ்தாத்ரக்ஷாசியே ஸ்மர்ஜமயே.

ஔடும்பரேமுத்தரத்தாதயதிர்ணூர்வாருந்தரோந்தோ வாசன்னாததாதே.

ோக்கலந்தாரியமேதாவத்ரே விஷ்ணோர் விஷ்ணுர்வாஹேதன்னாப்யாமத்மிஸ்தீயத ஊர்ஜா ஆத்மிஸ்தேதவ்யா ஆஹ்வாருங்கரோ ஜதௌதும்பர முலோகலம் பவத்யோர்ஜிவாஹேதத்க்னிஸ்தீயதே வைஷ்ணவ்யாபாதயதே வைஷ்ணவத்விஷ்யூலோகலக்ஸ்வயைவதேவதயாதிசோஜாப்ரதிவ்யாவாப் ஏததோ கோவீர்யா அனுந்தம் ப்ரியதாஓஜோ வாஹேதத்வீர்யம் மத்யதோ அஸ்மேதீயதே தோ மத்யேஜ்யோதிரேவதீயதே யத்ரிக்தமவேக்ஷதஃ சோதுகோ யஜமானஸ்யாலதயத்.

0: Dear listeners of Shaivam.org, the following is Thiruchathakam, presented by Shiva T. V. Venkatraman.
1: The substance of the second stanza in this Atmashuddhi. We did the first stanza last time. So now we will read it. Arivilada yenai puhundandu kondu arivadai aruli mel neriyalam puram pulamakkiya endayai vandanai aruppanai பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிணநெஞ்சே கிரியையெல்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. வாட் ஹீ சேஸ்,

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thiruneriya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Janma Adi. Yasya, Samudayasya. Samudayasya. Adi enna bahurihi adha? Tadguna samvijnano bahurihi. Adha vakyarthana. Tadguna samvijnano bahurihi. சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்கு தானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான விபரீதம் சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அன்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதி கணே பட்டிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹா ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி?

0: சத்தியரூபமா ஞானரூபமா? சத்தியரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியோவா, ஞானரூபே பிரம்மணி கர்த்தவியோவா, சத்ரூபே கர்த்தவியோவா? இது லட்சியம் என்ன? லட்சிதாவச்சேதமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல. ஞானரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனீயம் இது வயம் ந அவகச்சாம. தஸ்மாத் லக்ஷணோக்தி அர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தேவ. அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரைஹி உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மாக தத் கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தேக ஆசங்கா.
1: தத்ராபி லக்ஷ்யேபி
0: லக்ஷிதாவச்சேதம் கிம் இதி ஞாதும் ந சக்யதே இது இதானிம். ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா, ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா, சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா, அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு. அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபிரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே. இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன? ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு, ஆனந்த ஆத்மகம்னு இருக்கு, ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு, சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு. இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா? எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தே ஆனந்த அபேட்சைய அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிதும் சக்கியதே. ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா, அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு இது ஆனந்தம் உனக்கு பழக்கமா ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா ஞானம் பிரம்மா சத் பிரம்மா ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜகத்காரணத்துவம் இதா உச்சதே தரி விகல்போவா சமுச்சயோவா விகல்பா விகல்பம் என்ன எப்படி விகல்போவா சமுச்சயோவா ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்த ஜகத்காரணம் இதுவா சாத் அன்னிதா ஆனந்தோ ஜகத்காரணம் இது சாத். இப்ப பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜகத்காரணம் அதுவா ஞானம் ஜகத்காரணம். லோகத்துல பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஞானம், அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி ஞானம் சொன்னா என்ன? லோகத்துல ஞானம் ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா? அது தெரியாத விஷயமா? தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும்? ஆனந்தம்னா என்ன தெரியும்? அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம் தரிஹி ஜகத்காரணத்துவே விகல்பா இதோ இது இதம் வா ஜகத்காரணம் தத்வா ஜகத்காரணம் ஏதத்வா ஜகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா? ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்தியஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா? வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே விகல்பா வக்தும் நிஷக்கியது கர்த்தும் நிஷக்கியது. இப்ப இது புரகா புஸ்தகம் அஸ்தி இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹா இது சம்பவதி வா? கடஹா இது பிரமஹா இது சியாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சயா கடஹா இத்தியபி நிச்சயா நிச்சயா பிரமாத்மக சியாத். பிரமாத்மக நிச்சயம் சம்பவதிவா? இதுதான் வஸ்து, அவ்வளவுதான். இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம், அவ்வளவுதான். வேற விதமா இருக்க முடியாது. அது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து, அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனியாக, விகல்போ நபதி கடத்துவாதி நான் விகல்பம் கர்த்தும் சக்கியதே புஸ்தகசிய ந சக்கியதே. இத்துக்கே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகாத் இதி சாஸ்திரகாராஹ லிகந்தி. தத் கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்கே விகல்ப குத்ர சம்பவதி இதி சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம், கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாம், இப்படி அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமா சில விகல்பங்கள் இருக்கும். முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமா இருக்கும்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு. அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தா அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்னு சமவிகல்பம். சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதா. நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே. மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம், இதம் பிராமாணிக்கம் கலு. துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே. துவயம் சம்யக் குதா சம்யக் இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய. கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி, அயமபி மார்க்க சஹகாரி பவதி. தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாகரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி. சுதுத்ய உபாஸ்யஹ இதிபி சம்யக், சுதுய உபாஸ்யஹ இதிபி சம்யக். தத் கதம் விகல்பஹ பவதி இத்யுக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகஹ இதி க்ரியா கலு. சுதுத்ய உபாஸ்யஹ இதிபி த்வயா வக்தும் சக்யதே, சுத்யுபாஸ்யஹ இதிபி வக்தும் சக்யதே. த்விதம் ரூபம் த்வயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பஹ. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம் சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடகா இத்தபி சத்தியம் இது பவதி வா ந சக்கியதே. தது இதம் ஜாது. இதானியம் ஆனந்தா ஜகத்காரணம் ததபி சம்யக், ஞானம் ஜகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி, ந சம்பவதி. எத்தி உச்சதே தரி த்வயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜகத்காரணம் இத்தேவ சம்யக், ஞானம் ஜகத்காரணம் இது வதுதி வாக்கியம் தது அப்ரமாணம். தது கிமம் ஸ்துத்யர்த்தம் உக்தம் இது வக்தவியம். அப்ரமாணம் இத்யுக்தே வேதவாக்கியானாம் அப்ராமாண்யம் மாஸ்து இது கிருத்வா. அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்கு, அவ்வளோதான், தாத்பரியம் கிடையாது. இதமே உக்தம் அப்ராமாண்யக ஸ்ருதா அந்யாதி தோஷம் பிரசங்க. வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தத் வாரணாய கிம் கர்த்தவியம். அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி. அவ்யவஸ்தா, அவ்யவஸ்தா இத்யுக்தே த்வேதா வக்தும் சக்யதே. ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா. கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா. கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜ்ஞானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா. அவ்யவஸ்தா பவதி, அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா. ஏதத் பரிஹாராய கிம் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ. கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம். வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
1: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா.
0: ததர்த்தம் பூர்வபக்ஷீ வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ. பூர்வபக்ஷீ மத்தியே சங்கா, மத்தியே சிந்தா க்ரியதே. வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது அது என்ன தெரியுமா? வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலேயே இருக்கு. இதானியம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்திரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி. ஆஸ்விலாயனஸ்ய ஏவம், ஆபஸ்தம்பஸ்ய ஏவம், ஏகமேவ கர்ம ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் தானே சொல்றது. தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்தியுக்தே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்தியுக்தே அதுவா சோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி. தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி. துவயமபி பிராமாணிகம் தத் உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி. பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்த வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் एवं यत् लोकव्यवहारे वा भवतु शास्त्रव्यवहारे वैदिके वा लौकिके वा यत्र कुत्रापि एवं व्यवस्था यदि व्यवस्था सम्भवति तर्हि उभयं प्रामाणिकमिति निरूपयितुं शक्यते व्यवस्थितविकल्पः इति व्यवहारः अस्य एतत् सर्वम् अवगन्तव्यं केवलं वेदान्तपाठः इत्येव न अनेके शास्त्रविषयाः अवगन्तुं शक्यन्ते प्रसङ्गात् व्यवस्थितविकल्पाश्रयेण व्याकरणेपि आगच्छति व्याकरणेपि कदाचित् कुत्र व्यवस्थितविकल्पः अस्ति बहु वर्तते इदानीं झटिति किं वक्तव्यं न स्मृतं बहु वक्तुं शक्यते व्यवस्थितविकल्पाः भवन्ति तर्हि व्यवस्थितविकल्पाश्रयणे किं भवति इत्युक्ते अप्रामाण्यं नास्ति किल द्वयमपि प्रामाणिकं द्वयमपि प्रामाणिकम् इति प्रकृते कथं व्यवस्थितविकल्पः आश्रयणीयः व्यवस्थितविकल्पेऽपि ब्रह्मानेकत्वप्रसङ्गः कणशीलान्तदोषं वन्तु मुह्यते व्यवस्थितविकल्पं न इति न सृष्टयः प्रतिकल्पं भिद्यन्ते किल तर्हि अस्मिन् कल्पे आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणम् अन्यस्मिन् कल्पे ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम् एवं रीत्या व्यवस्थितविकल्पः तर्हि ज्ञानं ब्रह्म ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम् इति प्रतिपादकं यद्वाक्यं तस्य प्रामाण्यम् अस्ति कदाचित् ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणं भवत्येव खलु कः दोषः उच्यतम् अस्तु जगतः कारणम् इत्येव खलु श्रुत्या उक्तं कल्पान्तरतिरु जगत् वरदल्या अन्त जगत्क अन्त ब्रह्मं कारणं तान श्रिया पच तदेव आनन्दादीनां ब्रह्मत्वे विकल्पो वा समुच्चयो वा अनुरु समुच्चयपक्षं केटिरुगा समुच्चयपक्षम् अपरं वरु विकल्पपक्षं विचारचन्द्रः इदानीं कथञ्चित् योजयितुं शक्यते खलु रीतिः अवगता तर्हि भिन्नभिन्नकल्प कल्पभेदेन व्यवस्था अयं व्यवस्थितविकल्पः अस्मिन् कल्पे इदमेव ब्रह्मजगत्कारणं तस्मिन् कल्पे तदेव ब्रह्मजगत्कारणम् इपि ओरु व्यवस्थैरुक आना इदुलु ओरु ओरु इन्नोरु विषयं श्रवणम् अत्रापि कश्चित् विनिगमनाविरहस्तु अस्ति किं ब्रह्म कस्मिन् कल्पे जगत्कारणम् इति श्रुतिः वदति इति तु निर्णायकं नास्ति तदस्माकं विचारविषयं मा भूत् इति तद् तदेव समाधानं वक्तुं शक्यते न ज्ञायते वयं न जानीमः अस्मिन् कल्पे आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणं वा कस्मिन् कल्पे कीदृशं ब्रह्मजगत्कारणम् इति यद्यपि निर्णेतुं न शक्यते अन्त ओरु विनिगमनाविरः इरुक्काङ्क इरुक्कट्टुम् अद् नमक् नम्मलुडैय विषयम् इल्ल एतो ओरु ब्रह्म इरुक्कट्टुम् आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणम् इति यत् कथितं तत् सम्यक् खलु तत्र विरोधो नास्ति तर्हि श्रुतेः प्रामाण्यं रक्षितम् एवं क्रियताम् इति तर्हि किं कृतम् इदानीं कर्मणि यथा अस्माभिः आनीयते तद्वदेव आनीतम् जगत्सर्जनरूपव्यापारम् आदाय विकल्पकृतः जगत्सर्जनरूपो यो व्यापारः ते व्यापारः भिद्यन्ते यथा नगरान्तरगमनम् इति गमनक्रिया भिद्यते युगपन्न शक्यते नगरान्तरं प्रति युगपत् तेनापि मार्गेण अनेनापि मार्गेण गन्तुं शक्यते वा परन्तु भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति एक एव पुरुषः भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति तर्हि क्रिययोः भिन्न क्रियायाः आवृत्तिः सम्भवति क्रियायाः आवर्त्यमानत्वमादाय अत एव वस्तुनि विकल्पः तादृशक्रिया आविष्टतया वस्तुनि विकल्पः सम्पादयितुं शक्यते इदमेव वस्तुनि स्वरूपेण विकल्पायोगेपि किञ्चित् क्रियाविष्टतया विकल्पः सम्पादयितुं शक्यते शास्त्रद्वयस्य प्रामाण्यं सम्पादयितुं शक्यते शुद्धिभाष्या इत्यत्रापि तथैव एकवारम् एकरीत्या एव उच्चारणं कर्तुं शक्यते परन्तु उच्चारणं पुनः पुनः आवर्त्यते खलु त्वया अद्य एवम् उच्यतां श्वः अन्यथा उच्यताम् तदपि प्रामाणिकम् इदमपि प्रामाणिकम् इति कर्तुं शक्यते तर्हि उच्चारणरूप उच्चारणं वा यत्किमपि यत्किञ्चित् क्रियाविष्टरू क्रियाविष्टवेषेण क्रियाविष्टतया वस्तुनि विकल्पः सम्पादयितुं शक्यते कुतः क्रियायाः आवर्त्यमानत्वात् तदादाय तदुभयप्रतिपादकवाक्यस्यापि प्रामाण्यं सम्पादयितुं शक्यते इति यथा दृष्टम् अन्धवळील इति कुण्डुरद् तर्हि किं भवति कस्मिंश्चित् कल्पे जगत्सर्जनरूपक्रिया आनन्दरूपब्रह्मणः कार्यम् अन्यस्मिन् कल्पे जगत्सर्जनरूपक्रिया सा क्रिया भिद्यते तत् ज्ञानात्मकब्रह्मणः कार्यम् इत्येवं तत् सर्वप्रतिपादकवाक्यानां प्रामाण्यं समर्थयितुं शक्यते परन्तु इदानीम् अन्यः कश्चित् दोषः आगतः कः ब्रह्मानेकत्वप्रसङ्गः अनेकं ब्रह्म ब्रह्म एकम् इति सोल्लमुडियात् इप ज्ञानात्मकं ब्रह्म वेरे आनन्दात्मकं ब्रह्म वेरे तदस्तु अस्तु अनेकं ब्रह्म भवतु तेन किम् इष्टापत्तिः इति वक्तुं शक्यते वा न एकमेव अद्वितीयम् इत्यादि श्रुतिकोपः श्रुतिकोपः श्रुतकारप्रयोगमेव श्रुतिकोपः श्रुतिः कुप्यति ते अप्रामाण्यं भवति इत्यर्थः ब्रह्मणां समुच्चयो न ब्रह्मणः अनेकत्वं स्वीकृत्य समुच्चयं कुर्मः इति पक्षे एव न सम्भवति அந்த பட்சம் விசாரிக்கவே இல்லை. பகூனி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா? மிலித்வா அதுக்கு காரணம் பவது ஞானாத்மகம் ஏவம் ஆனந்தாத்மகம் இல்லையா? மிலித்வா அதுக்கு காரணம் பவது ஆனந்தாத்மகம் அந்யதா அந்யதா அந்யதா அந்யாதீனா பவேத் அந்யதா நைவ சக்கியது அந்யதா சர்வசக்தித்வம் பஜ்யத ஏகைவ பிரம்ம சர்வசக்தி சே கிமர்த்தம் அந்நேன பிரம்மணா அந்யோபி பிரம்ம எத்தி அபேட்சதே தரி அயம் சர்வசக்தி நாஸ்தி தம்சா. இவ்வளவு தான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதில் பல வேலைகள் பண்ற வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம ஷாலா அஸ்தி, ஷாலாயம் பகுவிதானி காரியாணி கர்த்தவியாணி, பகவாக விஷயாக பாடனையா, ஏகைக்கம் விஷயம் பாடையதும் ஏகைக்காக நியுக்தா. கிமர்த்தம் தேன அந்நந்த பாடையதும் சக்கியதே, தேன இதமேவ பாடையதும் சக்கியதே, தேன விஷய ஜாயதே சதவி யுகபத் யுகபத் சர்வம் பாடையதும் சக்கியதே குழு. தரி அந்நியத் பாடையும் அந்நே அந்நே அபேட்சியே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏகா அசமர்த்த தரி சர்வசக்தி நாஸ்தி இத்யர்த்த சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி. தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகாரம் எவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் பிரம்ம தத்துவம் உச்யதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிம் அபி திஷ்டதி அநேகத்வம் தரி பிரம்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே. சமுச்சய பக்ஷே இதி அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen Manisha Panchakam, presented by Swami Sri Avadesh Chaitanya Ji. Thank you. Om Namah Shivaya.
2: Bhagavad Bhaktajan, Manisha Panchakam, sab ek saath uchcharan karenge.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஹிந்தி ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் நாயன்மார் புராணம். தி டைட்டில் இஸ் ஏனாதிநாத நாயனார் புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ சிங்கப்பூர் சங்கர நாராயணன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். பக்தோ, ஆஜ் ஹம் சுனேங்கே ஔர் ஏக் நாயன்மார் யா சந்த் கி கஹானி, ஜின்கா நாம் ஹை ஏனாதிநாதர். ये तमिल प्रदेश में भक्ति आंदोलन के एक सामाजिक संत थे। भक्ति समाज के इस दौर में यह देखा जाता है कि तमिल प्रदेश में छोटी जाति के कई व्यक्तियों के आदर्श जीवन के कारण उन्हें संत होने का गौरव मिला है। कील वंश के लोग प्राय व्यापार करते थे और अपने युद्ध कौशल के लिए विख्यात थे। इसी ईल वंश में चोल क्षेत्र